0: என்னோட பேரின் சரித்திரம் எல்லாம் போதும். இன்னைக்கு நம்ம அரங்கத்துல அரங்கம் திரட்டுமே எப்படி இருக்கீங்க?
1: சூப்பர், சூப்பரா இருக்கேன், நல்லாவே இருக்கேன். இந்த அருமையான இந்த என்ன சொல்கிறது, நம்மளுடைய கிளைமேட் வந்து என்னை வந்து குதூகலமாக்குது. அப்படியே நம்மளுடைய கிரைஸ்ட் சர்ச்சோடைய வெதர், இந்த நியூசிலாண்டோடைய அழகு என்னை வந்து என்ன சொல்கிற வாயில் வார்த்தை வரமாட்டேங்குது.
0: அவ்வளோ அதாவது என்ன மாதிரி அழகாக இருக்குன்றீங்க நியூசிலாண்டு?
1: சொல்லலாம் பூ ஒன்றும் சொல்லலாம், பூ இப்போ ஒன்றும் சொல்லலாம்.
0: அப்படி ஓகே. சரி, நம்மளுடைய நிகழ்ச்சி இன்றைக்கி வந்து நேரலையிலையும் வந்து மக்கள் கேட்டுட்டு இருப்பாங்க, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்குற மக்கள், கேட்குற மக்கள், உங்கள் அனைவருக்கும் நன்றி. யாரோ வந்து ஓய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி நம்மளுக்கு ஹாய் சொல்லியிருக்காங்க, ரொம்ப
1: மரியாதையா.
0: நாங்க விஜயகாந்த் ஃபேண்டா. அப்படி சொல்லுவோம் நாங்க. சரி, இன்னைக்கு என்ன டாபிக்னு நான் சொல்றேன், ஏன்னா வந்து நாங்க வந்து வார வாரம் வந்து டாபிக் சூஸ் பண்ற ஸ்டைலே ஒரு தினசா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஃபியூ டாபிக் சொல்லுவேன், அதில் வந்து நம்ம லாவண்யா வந்து ஒரு டாபிக் எடுத்துக்குவாங்க, நான் வந்து ஒரு டாபிக் எடுத்துக்குவேன். ஸோ எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு எடுத்துக்குவோம், அதை வந்து அவங்க பேசலாம் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த டாபிக் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் டாப்பிக்கை வந்து நான் தான் முன்னிலையில் எடுத்துகிட்டு போகிறேன், ஏன்னா வந்து இதுக்கும் லாவண்யாக்கும் சம்பந்தமே இல்லை. அதாவது இன்னைக்கு நம்ம பண்ண ரிசர்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 27 திரைப்படங்கள் இருந்திருக்கும். அதுல எத்தனை திரைப்படங்கள் நீங்க பாத்திருக்கீங்களா?
1: ஒன்னே ஒண்ணுதான்,
0: ஆனா அந்த ஒரே ஒரு படம் என்னதுன்னு அவங்க அப்புறமா சொல்லுவாங்க, ஏன்னா அது அப்படியாப்பட்ட படம். நல்ல வேலை நீங்க வேற ஏதாச்சும் ஒரு படம் சொல்லியிருந்தீங்க, நான் மனசே உடஞ்சிருப்பேன்.
1: இல்ல, நான் வந்து ரொம்ப அடிக்கடி படம் பாக்குறது இல்ல, நேரம் இன்மை காரணமாக. பட் நான் ஒரு படத்தை நான் பாக்கணும்னா, அதாவது அந்த 3 hours நான் ஸ்பெண்ட் பண்ணனும்னா, அது வர்த்தா இருந்தா மட்டும்தான் நான் வந்து அதுக்குள்ளே இறங்குறது.
0: அவ வர்த்து வர்மா வர்த்து.
1: நிறைய படம் வந்து சில வாட்டி வந்து ஆரம்பிச்சு ஒரு 15 நிமிஷத்துல இந்த மாதிரி படத்தை எல்லாம் கண்டிப்பா பார்க்கவே கூடாதுன்னு
0: சொல்லிட்டு. இப்ப ரீசன்ட்லி நான் வந்து மலேசியா பயணிச்சிருந்தேன் இல்லையா, அப்ப ரிட்டர்ன்ல வரும்போது போகும்போது என்ன நம்ம ஃபுல்லா தூங்கிட்டே தான் போயிட்டு இருந்தோம், தூங்கணும் எந்திரிச்சோம் வந்துருச்சு ஊரு. இப்ப திருப்பி வந்தோம், அப்பயும் தூங்கிட்டு தான் இருந்தேன். பட் அந்த தூங்குற அந்த கேப்புக்கு நடுவுல படம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி என்னென்ன படம் இருக்குன்னு பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு படத்தை ப்ளே பண்ணேன், இப்போ அந்த படம் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை பாருங்களேன். அந்த படத்தை ப்ளே பண்ணேன், கொஞ்ச நேரம் பார்க்குறேன், கடுப்பாக இருக்குது அடைச்சிட்டேன். அடுத்த படம் பார்க்குறேன், கடுப்பாக இருக்குது அடைச்சிட்டேன். கடைசியாக ராஜ்குமார் ராவோட ஒரு ஹிந்தி படம் இருந்துச்சு, அந்த படம் ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, தூங்கி தூங்கி எழுந்திரிக்கும் போதெல்லாம் மறுபடியும் நலுங்கு டேலே தான் இருப்பார், மறுநாள் கல்யாணத்துக்கு போகவே மாட்டார். ஸோ அது என்னாச்சு இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. ஐ திங்க் ஐ நீட் டு ஃபைண்ட் தட் மூவில, லைக் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கான்னு தெரியல. ஏன்னா நான் எல்லா ராஜ்குமார் ராவோட படத்தையும் எப்பவுமே பார்த்துருவேன். அது மட்டும் தான் கொஞ்ச நேரம் பார்க்க மாதிரி இருந்துச்சு. அந்த பார்க்குற மாதிரி படத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த படம் தான் என்னை பார்த்துட்டு இருந்துச்சு.
1: தூங்கிட்டேன்
0: டைட்டில் பார்க்க ஆகிட்டேன். ஸோ எனிவேஸ் மக்களே, இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், திரைப்படங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோன்னே. ஆனால் திரைப்படங்களை பற்றி என்ன பேச போகிறோம், ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய திரைப்படங்களை பற்றி விதவிதமாக பேசியிருக்கோம், விதவிதமாக ரகரகமாக பேசியிருக்கோம். பட் இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோன்னா, ஒரு நல்ல திரைப்படத்துக்கு என்ன முக்கியம், ஹீரோவா இல்லை ஸ்டோரியா, அதாவது அந்த கதாநாயகனா இல்லை அந்த கதையா, இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம்
1: கருத்து. ஓகே, வாட் எவர்.
0: எஸ். ஸோ ஜில் ஜங் ஜக் அந்த மாதிரி வந்து நான் வந்து 3 கேட்டகரி வச்சுருக்கேன். அதாவது இப்போ நம்ம வந்து கதாநாயகன் சொன்னோம், ஸோ கதாநாயகன் ஒரு கேட்டகரி, கதை ஒரு கேட்டகரி, ரெண்டுமே முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு
1: கேட்டகரி.
0: ஸோ இந்த 2026 வெளியாவின சில திரைப்படங்கள்லாம் இருக்கு. இந்த வருஷத்துல நீங்க என்னென்ன படம்லாம் பார்த்துருக்கீங்க, அது ஆங்கிலமா இருக்கலாம் ஹிந்தியா இருக்கலாம், என்னென்ன படம்லாம் பார்த்துருக்கீங்களா அவனியா?
1: இந்த மாதிரி என்ன கேள்வி கேட்டு சேம் சேம் பப்பி சேக்கமாக ஆகணும்
0: இல்ல, எப்படியோ இதுக்கப்புறம் வர போறதுல நீங்க என்ன பேசுவீங்கன்னு தெரியாது, அதனால உங்களுக்கு.
1: ஓகே, விஸ்வநாதன் சன்ஸ் பார்த்தேன் நானு, அந்த படம் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த படம் ஆக்சுவலா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு லைட் ஹார்ட் ஒரு நல்லா இருந்தது.
0: எல்லாருமே அதான் சொன்னாங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க.
1: And it was nice to see Surya and you know, it was nice. ராதிகா ரொம்ப பிடிக்கும்.
0: ஆமா,
1: சோ
0: அம்மா மீதா பாய் ஜெயர் இருந்தாங்க.
1: ஆமா,
0: சோ இன்ஸ்டாகிராம்ல ஒரு மீம் போய்கிட்டு இருக்கு, இந்த மாதா பிதா குரு தெய்வம் இருக்குல்ல, அதுல மாதா பிதா மமிதா அப்படிதான் பசங்க எல்லாம் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கு.

0: நான் வந்து தியேட்டர்ல போய் அந்த படம் பார்த்தேன். பட் முந்தானித்து தான் அந்த படத்தை மறுபடியும் லேப்டாப்ல உட்காந்து பார்த்தேன்.
1: இந்த படம் விஸ்வநாதன். ஓகே,
0: ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படம் நல்லா.
1: ஓகே,
0: எஸ் எனக்கு
1: என்ன ரெண்டு வாட்டி ஒரே படத்தை பாக்கிறதுல அவங்களுக்குலாம் நீங்க உங்களுக்கு வந்து டேலண்ட் இருக்கு. எனக்கு டேலண்ட் இல்ல, டைம் இல்ல.
0: எனக்கு வந்து டைம் இல்லாம தான் இருந்துச்சு போன தடவை. பட் இந்த தடவை நான் வந்து என்னோட பிரேக்ல இருந்து திருப்பி வந்ததுக்கு அப்புறம் நான் எனக்கு முடிவு பண்ணிக்கிட்டேன். பிளஸ் வந்து ராமாயண் டான்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து இப்போ எனக்கு டான்ஸ் போற அந்த வேலை எதுவும் கிடையாது. பட் மற்றபடி வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இது இதுக்கப்புறம் எதுலையும் போயிட்டு பெருசாக கலந்துக்க வேணாம். கலந்துக்கிறது நல்லது தான். பட் ஐ ஃபெல்ட் லைக் எனக்குன்னு டைம் வேணும் அப்படின்னு.
1: ஒரு டைம்ல வந்து என்ன பண்ணுவோம்னா, வி வில் சே யெஸ் டு அ லாட் ஆஃப் திங்ஸ் பிகாஸ் வி வாண்ட் டு டு சம்திங். அப்படி ஒரு டைம் நமக்கு நம்மளோட லைஃப்ல ஒரு டைம் வரும். பட் ஆனால் ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் நீ எல்லாத்துக்குமே உனக்கு எஸ் சொல்லிட்டு இருந்தா உனக்கு உனக்குன்னு ஒரு டைம் இருக்காது. உனக்குன்னு ஏதாவது யூ நீட் சம் டைம் ஃபார் யுவர் செல்ஃப்.
0: ஆமா,
1: ஃபார் யுவர் செல்ஃப். அதாவது எதுவுமே பண்ணாம குவைட்டா கொஞ்சம் இருக்கிறது, செல்ஃப் கேரா இருக்கட்டும் இல்ல வாட் எவர்.
0: கண்டிப்பா. ஏன்னா நான் வந்து இந்த நிறைய விஷயங்கள்ல கலந்துகிட்டதுக்கு காரணம் என்னன்னா, கொஞ்சம் தனிமை ஃபீல் பண்ணனாலதான். ஆனா அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இப்பயும் லைட்டா டிப்ரெஷன் இருக்குது, ஆனா வந்து
1: அது வரும்.
0: ஆமா, ஆனா அந்த ரொம்ப இருக்கிற சமயத்துலதான் இதெல்லாம் கலந்துகிட்டேன். பட் இப்ப வந்து ஐ திங்க் ஐ எம் ஃபைன். ஐ திங்க் ஐ நீட் டு ரெஸ்ட். வேலை முடிஞ்சோடனே வீட்டுக்கு போகணும், சாப்பிடணும், அப்படியே அந்த ரெஸ்ட் பண்ணணும், நல்லா ஏர்லியா தூங்கி ஏர்லியா எழுந்திருக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு ஜோன். ஒருவேளை நமக்கு வயசாச்சோ,
1: நீ வந்து அதாவது 9 மணிக்கு தூங்குனீங்கன்னா சூப்பர், நீங்க தான் சூப்பர். சரி, 10 மணிக்காவது தூங்கிருக்க தயவு செஞ்சு. அதுக்கு மேல நீங்க தூங்கலாம் தூங்கலாம் என்ன, அதான் கணக்கு.
0: ஆமா, நான் இன்னைக்கு ஒரு மீம் பார்த்தேன், அழகா போட்டிருந்துச்சு. நீங்க உங்க உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கலனா உங்க உடம்பு உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துரும்
1: அப்படின்னு.
0: சரி, நம்ம அந்த மூணு கேட்டகரி என்னன்னு
1: பாத்திரலாம்.
0: கதாநாயகன், கதை, இது இரண்டுமே அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ நான் வந்து ஒரு 27 படத்துக்கிட்ட நான் வந்து பார்த்து வச்சிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கதாநாயகனை பேஸ் பண்ணி வெற்றி அடைந்த படங்களை மட்டும் நம்ம பத்தி பேசலாம். ஏன்னா அதை நம்ம ஈஸியா வந்து முடிச்சிடலாம்.
1: ஏன்னா இப்ப நீ சொல்ல போற படத்துல கதையே இல்ல
0: அப்படின்னு பச்சையா நீங்க சொன்னீங்கன்னா மக்கள் வந்து என்ன அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மொத படமே அப்படியாப்பட்ட ஒரு படம்.
1: எனக்கு தெரியும் நீ என்ன படம் சொல்ல போறேன்னு, உனக்கு ரொம்ப பிடிச்சவருங்க.
0: ஆமா, என்ன படம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேரே வரலாறு ஜனநாயகன் படம் தான். ஏன் நான் இதை சொல்றேன்னா, ஜனநாயகன் வந்து தெலுங்குல இருந்து கிண்டி வச்ச ஒரு கேசரி தான். ஆனா அது ஏன் வந்து மக்கள் போய் பார்த்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கதைக்காக கண்டிப்பா கிடையாது, ஹீரோக்காக. அந்த
1: கதாநாயகன் தளபதியோட கடைசி படம்ன்ற ஒரு இதனாலதான் வந்து போனது. அது கிண்ண கேசரி எப்படி இருந்தாலும் நம்ம பார்த்தே ஆகணும்.
0: எக்ஸாக்ட்லி, அது கிண்டன கேசரியா என்ன அலுவா வேணா இருந்தா என்ன நினைக்கிறது, நம்ம தளபதியாச்சே பாக்காம இருக்கு.
1: இல்ல, நானுமே பாக்கணும், அது கண்டிப்பா அந்த படத்தை பாக்கணும்.
0: பாக்கணுமா? அப்ப நீங்க என்ன பாக்கல?
1: நான் தான் சொன்னல, அந்த லிஸ்ட்லயே ஒரு படம் தான்
0: பார்த்தேன். அடிச்சு ஜனநாயகன் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அந்த படம் வந்து கண்டிப்பா கதாநாயகனாலதான் போகப்பட்டுச்சு. அண்ட் படம் கதைய நம்ம ஒட்டி யாரோ நம்மள பார்த்து
1: சிரிக்கிறாங்கப்பா.
0: அதாவது புரியல, ஆனா இருந்தாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். அந்த மனசுதான் சார் கடவுள். ஓ மை காட், சம்ரத், இஸ் தட் யூ? ஓகே, சம்ரத், ஹி டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ், தட்ஸ் வை ஐ ஆம் சேயிங். சோ வி ஆர் டிபேட்டிங் ஆன் இஸ் எ மூவி successful based on the story or the hero.
1: Yes.
0: Okay. So, ஜனநாயகன் படம், ஜனநாயகன் படம் வந்து கண்டிப்பா ஹீரோ தான். அந்த கதையை ஒட்டி நீங்க பாத்துக்கிட்டீங்கனாலும் நல்லா தான் இருந்துச்சு. ஈவன் எனக்குமே வந்து அது ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சு. பிகாஸ் வந்து மமிதா வந்து ரொம்ப வீக்கான கேரக்டர், அவங்கள வந்து ஆர்மியில போய் சேர்ப்பாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ நானும் அந்த மாதிரி ஒரு வீக்கான கேரக்டர். நானும் வந்து இதெல்லையாச்சும் கலந்துக்கிட்டு ஏதாச்சும் வெற்றி அடையலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் பார்ப்போம். அடுத்த விஷயம் என்னன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா, கருப்பு. கருப்பு வந்து சூர்யாவோட படம் பாத்தீங்களா? கேள்விப்பட்டீங்களா?
1: எனக்கு கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு ஏதோ ஆடியோ ரிலீஸோ ஏதோ ரிலீஸோ அந்த பிட்டு பிட்டு ஏதோ பார்த்தேன்.
0: எஸ், கருப்பு வந்து அது வந்து ஒரு அதாவது ஜெய்பீமா

0: பெரிய இஃபெக்ட் கொடுத்த ஒரு படம். என்னடா இது மறுபடியும் இவர் கோட்டை போட்டு லாயர் ஆக்கிட்டாங்களா அப்படின்னு நினைச்சு நான் கவலைப்பட்டேன். ஆனா திடீர்னு வந்து கருப்பு அப்படின்லாம் இது, ஐயா எனக்கு வந்து கருப்பு சாமி சங்கிலி கருப்பு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு இஃபெக்டாக நான் வந்து ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். பிகாஸ் பேசிக்கலி வந்து கருப்பு சாமி பார்த்தாலே எனக்கு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிரும், ஆமா குதூகலம் ஆயிரும். சரி இப்போ இந்த கருப்பு மூவி போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது சூர்யா நடிச்சிருந்தாரு. அஃப்கோர்ஸ் சூர்யா இஸ் ஹேண்ட்சம் அண்ட் அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கும். பட் அந்த த்ரிஷாவை எதுக்கு போட்டாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல.
1: த்ரிஷா இருக்கானே இப்படி சொல்லிதான் எனக்கு
0: பாத்தீங்களா, இதுக்கு அந்த பருத்தி மண்டை கூடாமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான். சோ இது தனிப்பட்ட மனிதர்களை அட்டாக் செய்வதற்காக இல்ல, இது அட்டாக் புலி
1: ஒன்லி எனக்கு தான் அட்டாக் பண்ற மாதிரி பண்ணுங்க பண்ணுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல
0: சீரியஸ்லி கருப்பு மூவி வந்து நல்லா தான் இருந்துச்சு. எடிட் ஐ மீன் என்ன சொல்றது அந்த ஐயோ சிஜிஐலாம் கூட நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இட் வாஸ் நைஸ். ஆனால் அந்த படம் ஒரே மாதிரி, அதாவது ஜெய் பீம்லேயும் அவர் கோட்டு போட்டு தான் வருவார். ட்ரெய்லரை பார்த்துட்டு சி ட்ரெய்லரை பார்த்துட்டு போய் பார்க்குற அளவுக்கு அந்த படம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சூரிய ரசிகர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அநேகமாக இன்னைக்கு எனக்கு பாடம் கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அது ஓடினதுக்கு காரணம் சூர்யான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அந்த கதையை வேற யாராச்சும் பண்ணியிருந்தா இட்ஸ் கோயிங் டு பி அ ஒரு ரேண்டம் ஸ்டோரியாக முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால நான் கருப்பு வந்து அந்த
1: எனக்கு சூர்யா பேசிக்கா அஸ் அ பர்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து அவர் வந்து ஒரு நல்ல மனிதன்.
1: ஆமா எனக்கு தட் இஸ் வை எவ்வளவு மோசமா இருந்தாலும் படம் நான் கண்டிப்பா ஐல் கோ அண்ட் see.
0: இப்பயுமே வந்து எனக்கு கருப்பு படத்தை மறுபடியும் பாக்கணும், கிளியரா பாக்கணும். ஏன்னா வந்து நான் பாக்கும்போது அந்த படம் அந்த அளவுக்கு கிளியரா இல்ல. நீங்க நான் வந்து திருட்டு விசிடி பாக்குறதுலாம் தப்பா நினைக்க கூடாது. நாங்க வந்து வெளிநாடுகள்ல இருக்கிறோம் இல்லையா, நம்ம வந்து நியூசிலாண்ட்ல இருக்கோம் இல்லையா. சோ அதனால வந்து நம்மளுக்கு கிளியர் காப்பி எல்லாம் டக்கு டக்குன்னு வராது. அண்ட் கருப்பு படத்தெல்லாம் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண மாட்டாங்க இங்க. ஸோ அதனால இட்ஸ் நாட் அவர் ஃபால்ட். ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பார்ட் ஒன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
1: சர்க்காரா சர்தாரா என்ன மூணு வந்துச்சுல
0: தம்பி பிடிச்சி கருப்பு ஒரு மாதிரி பிடிச்சா
1: அளவுக்கு
0: இல்ல. பட் ஸ்டீல் ஏன் அது போணுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கார்த்தி தான், கார்த்தி தான் அதுக்கு காரணம். கார்த்தி அதில் நடிக்காமல் வேற யாராச்சும் பண்ணியிருந்தாங்களா அந்த இந்த கதை, இந்த சர்தார் டூவோட கதை நல்லா இருந்துக்குமான்னு தெரில. அண்ட் இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் கதாநாயகன், வில்லனுமே வந்து ஒரு மெயின் ரோல் பண்ணுறாரு. என்னன்னா எஸ் ஜே சூர்யா நடிச்சிருப்பாரு. ஸோ எஸ் ஜே சூர்யா வந்து வேற லெவல், அவர் நடித்தா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த தடவை சர்தார் டூவை பார்த்ததுக்கு காரணம் கார்த்தின்னு சொல்றதை விட எஸ் ஜே சூர்யான்னு தான் நான் சொல்லுவேன்.

0: சுஷ்மக்களே, இதை இவ்வளோ ஆர்வமாக சொல்கிற அளவுக்கு எக்ஸைட்டிங்காக பண்ணுற ஒரு விஷயமே கிடையாது. அப்படி சாந்தமாக, அமைதியாக, பொறுமையாக உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன்.
1: ஓகே, மென்டல் ஆக்காமல் இருந்தால் சரி.
0: கண்டிப்பாக மென்டல் ஆக மாட்டீங்க, நம்புங்க லாவண்யா, நம்புங்க. இந்த சண்டே நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா 11ஆம் தேதி அக்டோபர் மாதம் ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆர்கனைசேஷன், இது வந்து ஒரு 45 வருடமாக இது வந்து நடைபெற்று வருகிறது. நியூசிலாண்டில் ஒரு 20 வருஷமாக இருக்குது. அண்ட் கிரைஸ்ட் சர்ச்சுக்கு ஆஃப்டர் எர்த் குவேக் மறுபடியும் கம்பேக் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் வந்து வெல்னஸ் மந்த் அப்படிங்கிற காரணத்தினால வந்து இந்த ஆர்கனைசேஷன் ஃப்ரீயாக யோகா கிளாஸ் அண்ட் மெடிடேஷன் கோர்ஸ் வந்து பண்ண போகிறாங்க, ஜஸ்ட் ஃபார் 1 டே. ஸோ இதை வந்து நீங்கள் காற்றுள்ள போதி தூற்றிக்கோள் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு போயிட்டு வாட்ஸ் ஆன் கிரைஸ்ட் சர்ச் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே வரும். அப்படி கண்டுபிடிக்க முடியல, ஆர்ட் ஆஃப் லிவிங் போட்டு சர்ச் பண்ணுங்க, யோகா ஆர் மெடிடேஷன் சர்ச் பண்ணுங்க, இட் வில் பி தேர். ஸோ கம் அண்ட் ஜாயின் அஸ், நாங்கள் இருப்பேன். இல்லாமல் இருக்கு, இல்லாமல் கூட இருக்கிறது நீங்கள் அங்கே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக வாங்க, வந்து உங்கள் மன நிம்மதியை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்மளுக்காக வந்து இன்ஸ்டாகிராம் நேயர் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, கருப்பு படம் வந்து அமேசான் பிரைமில் இருக்குன்னு. எனக்கும் தெரியும்,
1: தேங்க்யூ, நான் பார்க்குறேன்.
0: இல்லை எனக்கும் தெரியும் அமேசான் பிரைமில் இருக்கேன்னு. ஏன்னா அமேசான் பிரைமில் நான் இல்லையே, நம்மளுக்கு ஓன்லி நெட்ஃப்ளிக்ஸ். எஸ், ஸோ அது வந்து சர்தார் 2. அடுத்த ஒரு படம் சொல்ல போகிறேன். இந்த படம் எனக்கு அப்படியே நாடி நரம்பலாம் அப்படியே டென்ஷன் ஆகுது. இந்த படத்தை தான் நான் மலேசியாவுக்கு போகும்போது ஃப்ளைட்டில் உட்காந்து பார்த்துட்டு
1: போனேன்.
0: படம் பேர் என்ன தெரியுமா? டாக்ஸிக்.
1: ரொம்ப டாக்ஸிக்காக இருக்க போல.
0: எஸ், டாக்ஸிக் படம் தான். டாக்ஸிக் படம் வந்து யாருனால ஓடுனுச்சுன்னு கேட்டிங்கன்னா 100% ஹீரோனால மட்டும்தான். ஏன்னா அந்த ஹீரோ பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு நான் சொல்ல வரல, ஏன்னா கதை அவ்வளோக்கு கன்றாவியாக இருந்துச்சு. பட் இட் இஸ் அ குட் மூவி. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு சினிமா பார்வையில் நம்ம பார்த்தோன்னா அந்த படம் ஒரு அழகான மூவி, செம்மையாக பண்ணியிருக்காங்க, அழகாக காட்டியிருக்காங்க, எல்லாமே நல்லாயிருக்கு. சினிமாட்டோகிராஃபி, அந்த விஎஃப்எக்ஸ், என்ன கன்றாவிலாம் இருக்கும்ல, எல்லாமே அது எல்லாமே
1: தெரியாது.
0: எஸ், அவங்க மித்த பேர்லாம் எனக்கும் தெரியாது. இந்த கேஜிஎஃப்ல நடிச்சார்ல ராக்கி பாய், அவர் தான் நடிச்சிருக்காரு.
1: ஓகே,
0: ஸோ அவருக்காக தான் வந்து எல்லாருமே இந்த படத்தை போய் பார்த்துருப்பாங்க. பிகாஸ் ராக்கி பாய்னாலே எல்லாருக்குமே வந்து பாருங்க, இப்போ கூட நான் ராக்கி பாய்ன்னு தான் சொல்கிறேன், தவிர யாஷ்ன்னு நான் சொல்லலை. வெரி டாக்ஸிக்னு சொல்கிறாங்க நம்ம நேயர் ஒருவர். ஆமாம், ரொம்ப டாக்ஸிக்காக தான் இருந்துச்சு அந்த படம். பட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, சி, எல்லாருமே ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கணும். ஏன்னா எல்லாருமே ரொம்ப அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகினாங்க. என்ன இந்த படம் எப்படி இருக்குது, நீங்கள் இதை செஞ்சு இதை போயிட்டு குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம்.

0: நினைச்சு பாத்துல நீங்க தயவு செஞ்சு வேண்டாம். நேவர் ஓகே, தனியா ரூம்ல இருக்கும்போது பாருங்க.
1: அந்த மாதிரி பேர் இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன்.
0: இல்ல, நீங்க உங்க கணவரோட உட்காந்து பாருங்க. சோ அந்த மாதிரி ஒரு படமா இருந்துச்சு. சோ இப்போ வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாங்க. ஒரு மீம் பார்த்தேன் நான் ஃபேஸ்புக்ல, பாட்டி வந்து தியேட்டர் விட்டு வெளியாயிட்டு டென்ஷன் ஆகி, என்னது படம், அங்க ஒரு பொண்ணு கூட இருக்கா, இங்க ஒரு பொண்ணு கூட இருக்கா, எல்லாருக்கும் இல்ல கொமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எதுக்கு இந்த படத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. ஏன்னா சீரியஸ்லி லைக் உங்களுக்கு தெரியணும்ல, ட்ரெய்லர் பார்க்காம மேபி யாரோ அவங்களை ஏமாத்தி சமுதாயத்துக்கு தேவையா இந்த மாதிரி ஒரு இது சோஷியல் நடக்குதுதான். பட் படம் வந்து சோஷியல் மெசேஜ் சொல்றதுக்காக எடுக்கிற படம் வேற, இது வந்து ஒரு ஒரு படம், ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு படம் எடுத்திருக்காங்க. இதை பார்த்து நம்ம கத்துக்கணும் ஒன்றும் இல்லை. ஆனா இருந்தாலும் இவ்வளோ காட்டுறாங்களே, இவன் தப்பு பண்ணுறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான், கொலை பண்ணுறான், என்னென்னமோ பண்ணுறான், அதை நான் சொல்ல விரும்பலை. ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணதுக்கப்புறம் கடைசியில் அவனுக்கு என்ன ஆகுது, அவன் பைத்தியமாக ஆயிடுவான், அவன் கூட யாருமே இருக்க மாட்டாங்க, ஹீ இஸ் அ ஃபெயிலியர் நான் அதை காட்டினாங்கல்ல. ஸோ அதுதாங்க மெசேஜ், நீ இப்படிலாம் இருந்தனா நீ இப்படி தான் ஆவ அப்படின்னு காட்டிட்டாங்க. ஸோ ஸ்டில் யூ கான் பிளேம் த மூவி.
1: அதாவது சில சில சில சில விஷயங்களை பார்த்தா, ஏ இந்த மாதிரி பார்த்து இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுப்போம். சில விஷயத்தை பார்க்கும் போது ஐயோ இது மாதிரி மட்டும் பண்ணிடவே கூடாதுன்னு கத்துப்போம்.
0: அதுக்கான எக்ஸாம்பிள்
1: வந்து செகண்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன்.
0: எஸ், ஏன்னா அந்த படத்துக்கு கிரீன் ஃபிளாக்னு அவங்க பேர் வைக்கல, டாக்ஸிக்னு தான் பேர் வச்சிருக்காங்க. எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ அடுத்த படம், ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பா யாஷ்னால தான் வந்து போயிருக்கு, மற்றபடி யாருக்குமே அந்த படம் பிடிக்கல நினைக்கிறேன். அடுத்த படம் பாத்தீங்கன்னா கரை. கரை வந்து தனுஷோட படம். கரை வந்து தனுஷும் அமிதா பைஜோன் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் நிறைய பேருக்கு, அவர் தனுஷோட படம், ஆனால் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அந்த படம் அந்த அளவுக்கு அவங்க மார்க்கெட் பண்ணலையா, ஏன் தெரியல. ஆடியோ லான்ச் கூடலாம் கூட பண்ணாங்க தான், ஸ்டேஜ்லலாம் வந்து அவர் பேசினார் தான், ஆனால் ஏன் அது அவ்வளோவா இதாகலன்னு தெரியல. பட் நான் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன் அந்த படத்தை. கரை தனுஷ் அண்ட் மமிதா பைஜி இருந்தனால தான் வந்து அது அட்லீஸ்ட் அந்த கொஞ்சம் பேருக்காச்சு தெரியும்.
1: ஐ திங்க் எங்க மை ஹஸ்பண்ட் வாஸ் சீயிங் திஸ் மூவி நினைக்கிறேன் பெட்டா. ஐ திங்க் ஹீ சோ நான் அந்த அத கூட நான் பார்க்கல.
0: பட் அந்த படம் நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் அப்பா சென்டிமெண்ட் அது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. லெட்ஸ் சே அந்த படத்துல வந்து தனுஷ் நடிக்காம ஏதாச்சும் வளர்ந்து வர ஆக்டர் நடிச்சிருந்தாங்கன்னா இருக்கிற இடமே தெரியாம போயிருக்கும். அந்த மாதிரி தான் தனுஷோட அப்பாவை கே எஸ் ரவிக்குமார் நடிச்சிருந்தாரு டைரக்டர். சோ
1: தங்க மகன் மாதிரி அந்த,
0: எஸ் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி, அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான், அதே மாதிரி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் தாஸ் வந்து கான் சிட்டி, கான் சிட்டிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ கான் சிட்டியும் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கோலமாவை கோகிலாவை திருப்பி போட்டு குழப்பி போட்டு எடுத்திருக்கானுங்க, அதாவது ஒரு ஹேஸ்ட் பண்ணுறானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அப்பயும் நான் அந்த படத்தை ஏன் பார்த்தேன், அர்ஜுன் தாஸ்க்காக பார்த்தேன். அதுவும் ஹீரோனால, ஹீரோ ட்ரிவன் மூவி தான் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதய முரளி. இதய முரளின்னு சொன்னாலுமே உங்களுக்கு முரளி, ஆக்டர் முரளி தான் ஞாபகத்துக்கு வருவார். ஆனால் இந்த படத்தில் நடிச்சது யாரு, அவரோட பையன்.
1: ஸோ
0: என்ன, ஆமாம், என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, இதய முரளி மாதிரி ஒரு கதை, என்னது சொல்லாத காதல் அப்படின்னு தானே ட்ரை பண்ணுறாங்க. இதில் இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 காதல் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காதல்லாம் எப்படி இவர், ஆனால் யாருக்கிட்டையுமே ஒரு காதலை சொல்ல மாட்டார். ஸோ என்ன நடக்குது அந்த மாதிரி ஒரு கதை. சீரியஸ்லி இந்த கதை எனக்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் பார்த்ததுக்கு காரணம் அஃப்கோர்ஸ் அதர்வா தான், அதர்வாங்கிற காரணத்தினால தான் பார்த்தோம். பட் இந்த படத்தை போயிட்டு இதய முரளி அவரோட காதல் கூட கம்பேர் பண்ணலான்னா கேட்டால் கண்டிப்பாக நெகி. இதய முரளியே ஒரு ஃபெயிலியர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் பண்ணது தப்பு, காதலை சொல்ல தெரியாத எல்லாருமே வந்து
1: அந்த அந்த படத்தில் நீ சொல்லி முடியும், நான் சொல்லி
0: நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள்.
1: அந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஒரு பாட்டு வேர்ஸில் ஒன்று வரும், அது வந்துட்டு உன் வீட்டு கண்ணாடி ஆனாலும் கூட முன் சென்ற நின்னால் தான் முகம் காட்டும் அங்கேன்னு சொல்லுவாங்க.
0: ஓ, உன் வீட்டு கண்ணாடியா இருந்தாலும் அது முன்னுக்கு போய் நீ நின்னாதான் உன் மூஞ்சை காட்டும்.
1: ஆமா, நீ இங்கே உட்காந்து அது ஏன், நான் தான் காசை போட்டு வாங்கி வச்சிருக்கேன், ஏன் விட்டுதான் இருக்கு, எனக்கு இங்க உட்காந்த பாடி மூஞ்ச காமியில காவிக்காது.
0: வாவ், இது ஃப்ளைட்டு பின்னாடியே எழுதலாம். ஓ மை காட், ஆட்டோலாம் இல்ல, ஃப்ளைட்டு பின்னாடியே
1: எழுதலாம். வாவ் வாவ், இல்ல அந்த வேர்ட்ஸ் வந்து செம்மையா இருக்கும். அது வந்து எனக்கு இது வந்து நான் பல வருஷம் முன்னாடி நான் எனக்கு, பட் அந்த பர்டிகுலர் லைன் வந்து இன்னி வரைக்கும் எனக்கு அந்த மனசுல தங்கி இருக்கு. அண்ட் இட் இஸ் I think affected me positively in my life. You know, not only, okay, love na romba minadi solliten theriyum inga enoda husband na na okay whatever, but adha mattum illa edha oru vishayam nalla irundha takkun sollirnum, it doesn't matter. சம்டைம்ஸ் நான் வந்து இப்போ வெளில போயிடுறேன், யாராவது ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க, இல்லை வந்து அவங்க ஹேர் கலர் நல்லா இருக்கு, இல்லை ஹேர் கட் நல்லா இருக்குன்னா அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நான் போய் அவங்ககிட்ட சொல்லிடுவேன்.
0: ஆமாம், லைக் நான் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவேன், ஏன்னா நான் அன்னைக்கு கூட யாருக்கிட்டையும் என்னமோ

0: நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா என்னால சொல்ல முடியல. பட் இன்னைக்கு நான் என்னோட ஆபீஸ்க்குள்ள வந்தப்ப என்னோட பாஸ் வந்து என்ன என்ன பாஸ் பண்ணி நடந்து போகும்போது அவங்களோட பெர்ஃபியூம் செம்ம வாசமா இருந்துச்சு. அப்ப நான் சொன்ன உங்க பெர்ஃபியூம் செம்மையா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இப்ப இஃப் யூ லைக் சம் ஒன் ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் இட் லைக் ஜஸ்ட் டெல் தெம்
1: வாட் இஸ் தி வர்ஸ்ட் தட் கேன் ஹேப்பன்.
0: ஒரு படம் இருந்துச்சு. பட் ஸ்டீல் அந்த படம் எதுக்காக முடிச்சு, அர்ஜுன் தாஸ் ஹாய்னு ஒரு படம் வந்துச்சு, யாரு நடிச்சா தெரியாது வந்து ஒரு வளர்ந்து வர ஆக்டர், நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார், சோ இவங்க ரெண்டு பேரோட கொம்போவா அப்படின்னு சொல்லி அந்த கதாநாயகரை வச்சுதான் அந்த படம் டிரைவ் ஆனிச்சு. அண்ட் இட் இஸ் அ குட் மூவி டூ. பட் கதைக்காக பார்த்தாங்களா கதாநாயகர்களுக்காக பார்த்தாங்களான்னு கேட்டா அஃப்கோர்ஸ் கதாநாயகர்களுக்காக
1: பார்த்தாங்க. அதாவது கதை நல்லா இருந்தாலுமே வந்தது வந்து கதாநாயகர் ஐ மீன் ஃபார் தி காஸ்ட்.
0: ஒரு அழகான ஒரு பாட்டு மீசை முறுக்கு டூல இருந்து வந்துகிட்டே இருக்கு, கேட்டு மகிழுங்கள்.

0: வெல்கம் பேக் மக்களே, வருக வருக கலாபம் வானொலியில. நான் வந்து பிரியா,
1: நான் உங்கள் லாவண்யா.
0: எஸ் லாவண்யா, அப்படி ஒரு மாதிரி அன்போட தான் பேசுவாங்க நம்ம கிட்ட. எஸ், ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கதை சக்சஸ் ஆகிறதுக்கு, அதாவது ஒரு திரைப்படம் வெற்றி அடைகிறதுக்கு காரணம் வந்து கதாநாயகர்களா இல்லை அதோடைய கதையா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ கதை அப்படின்னு, அதாவது இவ்வளோ நேரம் நம்ம கதாநாயகர்களை வெட்டி ஒட்டி வின் பண்ண படத்தை பற்றி பேசியிருந்தோம். இன்னைக்கு வந்து எந்தெந்த படத்தை வந்து கதைக்காக வந்து

0: சக்சஸ்ஃபுல் ஆன படம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன படம்னு பார்த்தீங்கன்னா மண்டாடி. மண்டாடி சூரி நடித்த படம். அஃப்கோர்ஸ் சூரிக்காக தான் நிறையா பேர் போய் பார்த்தாங்க. பட் இருந்தாலும் சூரி வளர்ந்து வரும் ஒரு ஆக்டர், அதுவும் ஹீரோவாக பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது மண்டாடி கதை நல்லா இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா அந்த படத்தோட நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சூரிய வச்சு செஞ்சிருப்பாங்க, பரிதாபமான நிலைமை இருந்திருக்கும். லக்கிலி அவர் வந்து ரொம்ப நல்லா கதையை சூஸ் பண்ணி பண்ணுறாரு படம். அண்ட் மண்டாடி தான் அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. பட் அந்த கதை உண்மையாலே நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த படத்தில் பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் அந்த வில்லனுக்கு கொடுத்த வாய்ஸ் ஓவர், அதாவது அந்த படத்தோட டைரக்டர் வாய்ஸ். ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம், அவர் அவர் டைரக்ஷன் வேலையை மட்டும் பார்த்துருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டா குஸ்தி. கட்டா குஸ்தி வான் பார்த்தீங்களா? இட் இஸ் அ நைஸ் மூவி. அதே மாதிரி பார்ட் டூவும் வந்துருந்துச்சு. பார்ட் டூ வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இது இதில் வந்து அவர் ஒரு விஷ்ணு விஷால் வந்து ஒரு விஷயம் பண்ணுவார். என்னன்னா அவர் வந்து ஹவுஸ் ஹஸ் பண்ணல. ஸோ வந்து பக்கத்து வீட்டில் எல்லாம் போய் சமைச்சு வைப்பார், இது பண்ணுவார் அது பண்ணுவார், அங்கே இருக்கிற ஆண்டி இங்கெல்லாம் யோகா பண்ணுறாரு, ஜும்பா பண்ணுறாரு, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாரு. பட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இதெல்லாம் ஏன் இவ்வளோ நார்மலாக காட்டுறீங்க? ஏன்னா அவர் லிட்டர்லி வந்து கேர்ள்ஸ் கூட நின்றுக்கிட்டு அவர் வந்து வெகுலியாக தான் இருக்கார். அவர் பொண்டாட்டி ஏமாத்தணும்னா நினைக்கல. ஆனால் சில காய்ஸ்லாம் இருப்பாங்களே ஸ்வீட் ஸ்வீட்டாக பேசுகிறவங்க, எல்லாருக்கிட்டையுமே ஸ்வீட் ஸ்வீட்டாக பேசுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்காரு. பட் நீ ஸ்வீட் ஸ்வீட்டாக பேசுகிற வரைக்கும் வச்சுக்கணும். சில கேர்ள்ஸ்லாம் வந்து அந்த டச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் சில சீன்ஸ் இருந்துச்சு. லைக் ஆபாசமாக காட்டல, பிளேஃபுல்லாக காட்டியிருந்தாங்க. பட் இதெல்லாம் ஏன் நார்மலாக வைக்கிறீங்க? இப்போ நீங்கள் வந்து ஒர்க்கிங் ஹஸ்பண்ட்னு வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்க, நாங்கள் இதே மாதிரி ஜூமா நடக்கிறது போயிட்டு விளாண்டுட்டு நோ ரைட் ஒத்துக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ டோன்ட் ஷோ சம்திங் லைக் தட்.
1: இட்ஸ் நாட் ஈவன் டசன்ட் ஹேவ் டு பி ஹவுஸ் ஹஸ்பண்ட். நான் அந்த படத்தை பார்க்கல. பட் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இவன் ஆர் இஃப் யூ மைட் பி ஆஃபீஸ் கோயிங், இவன் இன் ஆஃபீஸ் யூ ஹாவ் அ லைன், யூ டோன்ட் ஹாவ் தட் இஸ் அதாவது சம் பீப்புள் தே ஃப்ளர்ட் அட் ஒர்க். That is a எப்படி சொல்றது, அது ஒரு ஹெல்தி ஃப்ளர்ட்டிங் னு சொல்வாங்க சில பேர்.
0: வர்க் வைஃப் வர்க் ஹஸ்பண்ட் என்ன கருமம்.
1: சோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு they are trying to normalize.
0: Yeah,
1: but I don't think, I think because I personally think நம்மளுடைய எப்படி சொல்றது இதுன்னு சொல்வாங்க, நம்மளுடைய கற்புன்னு சொல்வாங்கல்ல, கற்பு வந்து இட்ஸ் நாட் எனிதிங் லைக் தட், இட்ஸ் இன் யுவர் தாட்ஸ். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். அந்த கற்பை வந்து நீ அந்த தாட்டால் நீ வந்து ஏமா, ஐ மீன் லைக் இன்னொரு ஆளையோ இன்னொரு பையனையோ இல்லை இன்னொரு பொண்ணு ஓட்டவோ நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவே வந்து நீங்கள் வந்து சீட் பண்ணுற மாதிரி தான் கணக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ
0: ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க.
1: ஸோ அதனால் நான் அந்த ஒரு கான்செப்ட் ஐ ட்ரூலி ரெஸ்பெக்ட் தட். அண்ட் ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் இஃப் தே ஆர் கோயிங் டு வாண்ட் டு லீட் அ ஆனஸ்ட் லைஃப்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்த படம் பாத்தீங்கன்னா வந்து ஹேஷ்டேக் லவ். நான் நேத்து தான் இந்த படம் பார்த்தேன். அர்ஜுன் தாஸ் தான் நடிச்சிருந்தாரு. அர்ஜுன் தாஸும் ஐஸ்வர்யா லட்சுமி, அதாவது கட்ட குஸ்தியில் நடிச்ச ஹீரோயினும் அர்ஜுன் தாஸும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலி யாரு வேணாலும் நடிச்சிருக்கலாம். அது ஹீரோ, அது இந்த ஹீரோ தான் இல்லை, இட்ஸ் அ வெரி ஈஸி கோயிங் ஈஸி கோயிங் ஸ்டோரி. அது வந்து யார் வேணாலும் பண்ணியிருந்தாலும் நல்லா போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வித் லவ் வந்து ஏன் ஸ்டோரினால தான் நல்லா போணுச்சு அப்படின்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் புதுமுகங்கள் வச்சு எடுத்திருக்காங்க. மேபி இவங்க ரெண்டு பேரும் சின்ன சின்ன ரோல்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த பொண்ணு வந்து ஹீரோயின் வந்து லிட்ரலி த்ரிஷாக்கு சிஸ்டர் மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. ஒரு பழைய ரொம்ப பழசில் ராங்கின்னு ஒரு படம் த்ரிஷாவோட படத்தில் வந்து சின்ன பிள்ளையாக பண்ணியிருக்கோம். அந்த பிள்ளை இப்போ ஹீரோயினாக இருக்குது. அதை நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ நியூ ஃபேஸஸ் வச்சு எடுத்திருந்தாலும் அந்த படம் வெற்றிகரமாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ராதிகா நடித்த தாய் கிழவி படம். அந்த படத்தை வந்து
1: நான் அந்த படத்தை பார்க்கணும்.
0: ஸ்டாரி எல்லாருமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் அந்த படம் ஆரம்பித்து ஒரு 5-10 minutes நான் அந்த படத்தை ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் இட்ஸ் நாட் மை திங். ஐ ஃபெல்ட் லைக் ஒரு மாதிரி ரொம்ப ஆர்ட் ஃபிலிமாக எடுத்துருந்தாங்க. அது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ இட்ஸ் லைக் ராதிகா நடிச்சிருக்காங்க பிளஸ் தாய் கல்வி. இட்ஸ் போத் கைண்ட் ஆஃப் திங். பட் மோர் டு ஸ்டோரி சைட் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து கதை அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பியார் பிரேமா கல்யாணம்
1: பார்த்திருக்காங்க.
0: இது வந்து நியூ ஃபேஸஸ் வச்சு எடுத்திருக்காங்க. நியூ ஃபேஸஸ் வச்சு எடுத்திருந்தாலும் இட்ஸ் சக்சஸ் பாருங்க. படமே பார்க்காதால கூட பாத்திருக்காங்க.
1: அந்த படத்தை பார்க்கறதுக்கு காரணம் வந்து ராதிகா. அதை நான் இதில் போடும் போது என்ன சொல்கிறது, நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு இருக்கும் போது ராதிகா ஒரு சீன் அந்த இது மாதிரி வரும். அதனால் சரி ஓகே ராதிகா இருக்கும் போது சரி அத்திசா ராதிகாவுக்காவது பார்க்கலாம்.
0: ராதிகா என்ன பண்ணாங்க இந்த படத்தில்?
1: ஏ அவங்க அம்மா தானே.
0: ராதிகா இந்த படத்தில் இருக்காங்களா?
1: அப்படியே
0: அந்த படம் தானே. எஸ் எஸ் எஸ் ஐ பிலீவ் ஸோ.
1: இதுதானே அந்த இவ கல்யாணம் பண்ணி இந்த பக்கம் வந்து அந்த தானே. எனக்கே சந்தேகம் வருது. அந்த படத்தை பார்த்ததுக்கு காரணமே ராதிகா தான். நான்
0: ஓகே.

0: ஐடியா வந்து பொண்ணோட அம்மாவா பையனோட அம்மாவா? பையனோட அம்மா
1: இல்ல,
0: பொண்ணோட அம்மா. எஸ் எஸ், பையனோட அம்மா தான் கொஞ்சம் சேட்டை. ஆமா, ட்ராமாலாம் பண்ணுவாங்க. சரி, வேல் மக்களே, நம்ம வந்து கதை முன்னிட்டு வந்த படத்தெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து வந்து இதுல இரண்டுமே சேர்ந்து இருக்கிற படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு குயிக்கா ஒரு பாட்டை கேட்டு வந்துருவோம். இந்த பாட்டு வந்து என் ஃப்ரெண்டு, என்னோட மச்சா, அதாவது என்னோட நியூசிலாந்து மச்சா. எனக்கு வந்து மொத்தம் ரெண்டு மச்சா இருக்காங்க. மலேசியாவில் ஒரு மச்சா, அது பேர் தச்சுவினா, தர்ஜினா, இப்போ பேர் மாத்திட்டான் அவன் ராசி பார்த்து. இங்கே நியூசிலாந்து மச்சா வந்து ராஜ், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் நம்ம டி சோல் ராஜ்,
1: அதுதான்
0: நம்ம மச்சா. ஸோ அவன் வந்து எனக்கு இந்த பாட்டு பாடுன்னு சொல்லி ஒரு ரீல் மாதிரி அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதை நான் பார்த்துருந்தேன். பார்த்துட்டு நம்ம மலேசியாலே அந்த ரீல் வந்துருச்சு. அப்புறம் நியூசிலாந்துக்கு வந்ததுக்கப்புறம் இன்னமும் ரீல் வந்துருச்சுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா இந்த பாட்டு. அதுக்கப்புறம் அந்த பாட்டு என் காதில் கேட்டுதான் இருக்கு. காடியில் இருந்தால் அந்த பாட்டை தான் கேட்குறேன். ஃபுல்லாக அந்த பாட்டை தான் கேட்டுட்டு இருக்கேன். என்னால் முடியல, அந்த பாட்டு வந்து மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கேன். ஸோ இப்போ உங்கள் மண்டைக்குள்ளாரையும் அதை நான்
1: பண்ண போகிறேன்,
0: ஏற்ற போகிறேன்.

0: வெல்கம் பேக் மக்களே. நம்மளுடைய அருமையான இந்த மாலை பொழுதில் உங்களுடைய எல்லாரும் இந்த வானொலி த்ரூவாக நாங்கள் வந்து பேசுகிறதுல, கேட்குறதுல, பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். அரங்கத்தில் என்ன நம்மளுடைய அருமையான பிரியா இருக்காங்க. நம்ம பேசிகிட்டு இருக்கிறது திரைப்படங்கள் ஓடுவதற்கு நிறைய மெஜாரிட்டியான காரணம் ஹீரோவா இல்லை கதையா இல்லை ரெண்டுமேவா அப்படின்றத தான் பேசிகிட்டு இருக்கோம்.
1: ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கதாநாயகர்கள் பற்றி பேசியாச்சு, அதுக்கப்புறம் கதையை பற்றி பேசியாச்சு, இப்போ ரெண்டுமே அப்படின்னு சொல்லி பேசும்போது என்கிட்ட வந்து ரொம்ப கையில விரலொட்டி எண்ணக்கூடிய படங்கள் தான் இருக்கு.
0: முதல் படமே
1: நீங்க பாத்துருக்க
0: படம்
1: விஸ்வநாத் யாரோட பேரு? சூர்யாவோட அப்பா பேரா இல்ல சூர்யா பேரா? இல்ல, சூர்யாவோட தாத்தா பேர்.
0: தாத்தா பேர்.
1: இவரோட பேர் என்னது? சூர்யா பேர் என்னது?
0: பண படம் கிடையாது.
1: சூர்யா பேர் வந்து என்னது?

0: மறந்துட்டேன், அஜய் விஸ்வநாத், சம்திங் விஸ்வநாத். யாருக்காச்சும் தெரியுமா சொல்லுங்க. சூர்யாவோட பேரு வந்து சம்திங் விஸ்வநாத், அவரோட அப்பா பேரு, சாரி, வெரி ஈஸி, சஞ்சய் விஸ்வநாத்.
1: சஞ்சய் விஸ்வநாத்.
0: சஞ்சய் விஸ்வநாத்தோட அப்பா பேரு விஜய் விஸ்வநாத்.
1: ஓகே, ஓகே. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அசோக் விஸ்வநாத். அக்னி நட்சத்திரம் மணிரத்னம்
0: மணிரத்னம் தெரியும், அக்னி நட்சத்திரம் தெரியும், ஆனா இந்த படத்தை நான் பாக்கல.
1: கார்த்திகோட பேர் இந்த படத்தை நேத்துதான் நானும் என் பொண்ணுக்கு அந்த இந்த படம் இந்த பிட்ட போட்டு காமிச்சிட்டு இருந்தேன் யூடியூப்ல. இந்த பிட்ட போட்டு கமான் அப்படி இந்த மாதிரி இந்த ஒரு கல்ட் மூவி நீ பார்த்தே ஆகணும் சொல்லிட்டு.
0: ஓகே ஓகே, நானும் போய் பாக்குறேன், யூடியூப்ல இருக்கா,
1: கண்டிப்பா
0: பாக்குறேன். ஓகே, சோ அதுதான். சோ சஞ்சய் விஸ்வநாத் அவங்க அப்பா பேர் விஜய் விஸ்வநாத். சோ தாத்தா பேர் கூட விஸ்வநாத் தான் இருக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் லைக் அவங்களோட ஃபேமிலி விஸ்வநாத். சோ விஸ்வநாத் அண்ட் தியர் சன்ஸ் அவங்களுடைய கதைகள். எஸ், அப்படிதான் வருது. சோ இது ஒரு அருமையான படம். இது பாத்தீங்கன்னா சூர்யா நடிச்சிருக்காருங்கிறதுக்காகவும் பாக்கலாம். மமிதா பைஜு, ராதிகா, இவங்க எல்லாருமே
1: நடிச்சிருக்காங்க. வெரி ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப பயங்கரமா வெட்டு குத்து கொலை இந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப, இட் வாஸ் வெரி நைஸ், லைட் ஹார்ட்டட் அண்ட் நைஸ். இட் வாஸ் நல்லா இருந்தது. ஒரு படத்தை பார்த்து முடிச்சோடனே நல்ல ஒரு படம் பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
0: செஃப் பாத் வந்து சமைக்கும் போது போடுவார்ல தேவையான அளவு.
1: ஆமா,
0: அவர் இல்ல அது வெங்கடேஷ் பாத் இல்ல, இன்னொரு செஃப் அவர் கூட இருப்பார்ல, அவரு தேவையான அளவு, தேவையான அளவு போடுவார். அந்த மாதிரி எல்லாத்தையுமே தேவையான அளவு, ஃபேமிலி
1: ஃபேமிலி லவ் லவ் கொஞ்சம் சண்டை
0: தெய்வ மாதிரி எனக்கு நியூசிலாந்து படம் இங்க வரல, நீ அங்கேயே பாத்துட்டு வந்துருன்னு உடனே டிக்கெட் புக் பண்ணி நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தேன். உண்மையாலே படம் ரொம்ப நல்லா
1: இருந்துச்சு.
0: அந்த ஆரா பத்துக்கு பத்து அந்த பாட்டு இருக்குல்ல, சோ அந்த ஆரா பத்துக்கு பத்து சாங் வந்து நம்ம யூடியூப்ல வந்து குட்டி குட்டியா தான் டான்ஸ் ஸ்டெப் பார்த்திருப்போம், ஆனா அந்த ஃபுல் சாங்குமே ரொம்ப அழகா இருந்துச்சு. கோயந்த போல சிரிக்கிறாளே, கொலாசண்ட பிடிக்கிறாளே, அந்த கோவிந்தம்மா பாட்டும் செம்மையா இருந்துச்சு. படம் ஃபுல்லாக பாட்டாகவே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் டயர்ட் ஆக வேணாம், பிகாஸ் இட் இஸ் அ மியூசிக்கல் சாங். யாரோட படம், ஹிப்ஹாப் தமிழாவோட படம். அண்ட் மீசை முருக்கு டூ, மீசை முருக்கு ஒன் என்னது அவரோட கதை, இதுலேயும் அது அவரோட கதை தான். ஒரே ஒரு குறை விவேக் சார் இல்லைங்கிறது மட்டும்தான் ஒரு குறையா இருந்துச்சு, மற்றபடி அடிப்பொழி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூத் அப்படிங்கிற படம், கென் கருணாஸ், கருணாஸ் அவருடைய பையனுடைய படம் வந்துருச்சு. ஸோ இந்த படத்தை நான் ஏன் பார்த்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் கென் புதுசாக அந்த பையன் நடிச்சிருக்காங்க, ப்ளஸ் எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க, மார்க்கெட்டிங் கதையும் காட்டுறாங்க, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ என்னவா இருக்கும் இது அப்படின்னு சொல்லி அந்த கியூரியோசிட்டி. ஸோ இது எல்லாமே சேர்த்து வச்சு பார்த்தது தான் அந்த படம். நீங்கள் பார்த்தீங்களா யூத் படம்? பார்க்கல, கண்டிப்பாக பாருங்க, நல்லா இருக்கும். இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் இன் ஆன் நெட்ஃப்ளிக்ஸ். அடுத்து எல்ஐகே, எல்ஐகே அஃப்கோர்ஸ் பிரதீப் ரங்கநாதனும் எஸ்ஜி சூர்யாவும் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக தான் நான் பார்த்தேன். அதையும் தாண்டி அந்த படத்தோட கதையும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நிறைய பேருக்கு பிடிக்கல, பிகாஸ் அது வந்து ரொம்ப 2050 இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் அந்த படமே 2050 இருக்குங்கிற மாதிரி தான் காட்டி எடுத்திருந்தாங்க. ஸோ வாட் எல்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட், எல்லாமே என்ன கேட்டால் மேக் சென்ஸ் தான் பண்ணிச்சு. ஓ இது கொஞ்சம் ஓவராக இருக்குது, ஓவராலாம் அப்படி தான் இருக்கும், இப்போவே இந்த நாடு இப்படி தானே இருக்குது, ஸோ அப்போ அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த படம் வந்து மாதவன் நடிச்சிருக்காரு, ஜிடிஎன். அவருக்கு
1: சின்ன வயசுல
0: மாதவனுக்கு சின்ன வயசு கேரக்டர் டிஜே அருணாச்சலம் பண்ணியிருக்காரு, நம்ம சிங்கர் ரேப்பர். அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி, அவர் வந்து மாதவனுக்கு வந்து பயோபிக்ல நடிக்கிறது வந்து. ஸோ இட்ஸ் அ கிரேட் திங், ஹாப்பி அவர் வந்து இவ்வளோ லைக் முன்னேறி வர்றது வந்து. நானும் இன்னும் பார்க்கல, கொஞ்சம் தான் பார்த்துருந்தேன். பட் உண்மையா சொல்றேன், நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஹிஸ்டரிக்கலான படம் எடுத்தா நிறைய பேருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜிடிஎன் அவரோட கதையை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ஜிடிஎனா, ஓ இவரு அந்த படம் போய் பார்க்கணும்.
1: அதாவது நான் சின்னப்ப இருந்த போதெல்லாம் பெரிய பெரிய ஜிடிஎன் நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணுவோம். அந்த மாதிரி நீ என்ன ஜிடி நாயுடு நினைப்ப உனக்கு அப்படின்ற மாதிரி வீல் டாக். ஸோ அப்படியே நான் தான் சொன்னேன், என் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இதுதான் கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கணும் நம்ம. ஏன்னா வந்துட்டு அந்த ஜிடி நாயுடுன்னு சொல்லி சொல்லிட்டு, ஏன்னா அவளே சொல்லியிருக்கேன் நானு, நீ ஜிடி நாயுடுவான்னு
0: சொல்லி. நாங்க அந்த ஜிடி நாயுடு யூஸ் பண்ணதில்லை, எனக்கு தெரியாது. எங்க அம்மா திடீர்னு ஜிடி நாயுடு பத்தி பேசும்போது எனக்கு இவங்களுக்கு எப்படி ஜிடி நாயுடு தெரியும் அப்படின்னு, பிகாஸ் நான் கேள்விப்படுத்தே இல்லை இந்த படம் வர வரைக்கும் எனக்கு ஜிடி நாயுடு.
1: அது நீ அந்த அந்த ஜிடி நாயுடு பத்தி தான் படம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன்.
0: அடுத்து லாஸ்டா வந்து என்ன படம் இருக்குன்னா, ராமன் லீலா. நம்ம சன் மியூசிக்ல பேசிட்டு இருந்த ரியோ இருக்காரு இல்லையா, அவர் இப்ப நிறைய படம் நடிச்சிட்டாரு, அதுல இதுவும் ஒரு படம். ரியோ எந்த படம் நடிச்சாலும் நான் பாத்து, ஏன்னா அவர் நடிக்கிற படம் எல்லாமே சின்ன படமா இருந்திருந்தாலும் எல்லா படத்தோட கதையுமே நல்லா இருக்கும். இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா ஏலியன் ஸ்டோரி மாதிரி ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்க.

0: ஸோ இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். ஸோ அது வந்து கதை பிளஸ் ரியோ வித் ஹீரோ எல்லாமே சேர்த்து தான். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் த மூவி அப்படின்னு சொல்லி நான் ஒரு மூவியை எடுத்து வச்சிருக்கேன். மொதராத்திரி.
1: இது எங்க மாமியார் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த படத்தை.
0: குட் சாய்ஸ். மொதராத்திரி அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் ஆடி குஜால் குஜாலா ஏதாச்சும் இருக்கும் அப்படி நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா படத்துல மொதராத்திரி தான் படமே. ஸோ நான் இதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல போறது கிடையாது. பட் திஸ் இஸ் த பெஸ்ட் மூவி 2026 ஐ வில் சே. சிம்பிளா எடுத்திருக்காங்க படத்தை அண்ட் அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க கருத்தை. அதையும் தாண்டி அந்த படத்துல டைரக்டர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை லவனியா உங்களுக்கு இது வந்து ஒரு டெஸ்ட். ஓகே, இந்த படத்தை நெட்ஃபிக்ஸ்ல இருக்கு. நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல எதுலையுமே பாக்கல இல்ல?
1: இல்ல.
0: ஓகே, நீங்க வந்து இந்த படத்தை போய் என்னைக்காச்சும் உங்களுக்கு டைம் இருக்கும் வந்து போய் பாருங்க. பார்த்துட்டு அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்துல வந்து இவர் தான் டைரக்டரா இருப்பாரு நீங்க கெஸ் பண்ணணும். அது அவங்களோட டாஸ்க். ஓகே
1: ஓகே
0: ஓகே, நீங்க வந்து கெஸ் பண்ணணும். நீங்க கரெக்டா அந்த டைரக்டரை கெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே உங்களுக்கு நான் வந்து
1: 10 பாயிண்ட்ஸ் கொடுக்க போறியா?
0: ஒரு
1: குச்சி
0: வாங்கி கொடுக்குறேன்.
1: குச்சி முட்டைதா?
0: எஸ், குச்சி முட்டை வாங்கி கொடுக்குறேன். எஸ். அதையும் தாண்டி இந்த வருஷத்தோடைய படத்துல வந்து ஒரு அழகான கருத்து சொல்லியிருக்காங்கன்னா, மியூசியம் இருக்கு, என்னதான் ஃபன்னா இதா இருந்திருந்தாலும் அந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஹிடன் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் இட், ஏன்னா நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க. ஆனா அதுல கருத்து என்னவா இருந்துச்சுன்னா, கூட ஒரு பொண்ணு இருந்தா லைஃப் எவ்வளோ நல்லா ஆகும் அந்த சப்போர்ட்காக அப்படின்னு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய ஆண்மகன்கள் வந்து நான் ரொம்ப ஃபெயிலியர், என்னால் எதுவும் பண்ண முடியாது, என் வாழ்க்கையே இப்படி இருக்கு, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச பெண்களை வந்து தட்டி கழிச்சிட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. பட் இப்போலாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா, காடி இருக்கா பாரு, வீடு இருக்கா பாரு, வசதியாக இருக்கானா பாரு. ஆனால் அந்த காலத்துலாம் அப்படி இல்லையே, கல்யாணம் பண்ணிட்டு தானே சந்தோஷமா, ஒன்றா தானே பில் டுகெதர் தானே. ஸோ கவலைப்படாதீங்க, உங்களுக்குன்னு பிடிச்ச யாராச்சும் வருவாங்க, அவங்க கூட கை பிடிச்சி நடந்து போங்க. ஏன்னா பெண்கள், சரியான பெண்களை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவங்க உங்களை எங்கேயோ கூட்டிட்டு போய் பண்ணிடுவாங்க. நான் பார்த்திருக்கேன், நான் பார்த்திருக்கேன். ஸோ அதுக்காக நான் இதை சொல்றேன். ஸோ சொல்லுங்க லவனியா, உங்களுடைய கடைசி கருத்து.
1: கடைசி கருத்து வந்துட்டு, நீங்க நம்ம மூணு கேட்டகரி பார்த்தோம்ல, கதை, த மீன் லைக் ஹீரோ, கதை அண்ட் ரெண்டும் சேர்த்துன்னு. மேபி திஸ் மேபி ஐ எம் டு ஓல்ட் டு சே திஸ் ஆர் ஐ டோன்ட் நோ. இதெல்லாம் தாண்டி வெறும் இசைக்காகவே நிறைய படங்கள் ஓடி இருக்கு.
0: வா வா வா, அந்த மாதிரி ஒரு படம் மியூசியம் இருக்கு எனக்கு.
1: ஓகே,
0: ஏன்னா அந்த ஆரா பத்துக்கு பத்து கோவிந்தமாவை பாக்குறதுக்காக தான் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன் ஆக்சுவலா, உண்மையை சொல்லணும்னா.
1: இசை, அதாவது நான் சொல்றது வந்து ஒரு மேபி 20-30 இயர்ஸ் பிஃபோர் நிறைய படம் வந்துட்டு வெறும் மியூசிக்காக, அதுவும் மோகன், உங்களுக்கு மோகன் பத்தி தெரியும், மோகன் ஆக்டர் தெரியும் இல்லையா? மைக் மோகன். எஸ் எக்ஸாக்ட்லி. அந்த மைக் மோகன் வந்துட்டு ஹீ ஹாஸ் He might not be a superstar. He might not be so, whatever, உலக நாயகன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல.
0: ஆனா எல்லா பெண்கள் மனசுலயும் அவர் இருப்பாரு.
1: எல்லா பெண்களும் மனசுலயும் இருப்பாரு.
0: எங்க அம்மா மனசுலயும் இருந்தாரு, என் மனசுலயும் இருக்காரு.
1: எக்ஸாக்ட்லி. அண்ட் அவருடைய எல்லா படமுமே ஹிட்டு, எல்லா பாட்டுமே ஹிட்.
0: எனக்கு அந்த இந்த அவர் நடிச்ச படத்துல என்ன படம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க பாப்போம்.
1: மௌனராகம்.
0: எஸ்,
1: அது வந்து மௌனராகம் சூப்பர். ஐ மீன் லைக் இட்ஸ் அமேசிங். மௌனராகம் மட்டும் இல்ல, எல்லா படமுமே.
0: என் மனசு என்கிட்ட இல்ல, ஏன்னா என் மனசு என்கிட்ட இல்ல அப்படின்னு வாங்க பாருங்க. அப்போ வர பாருங்க அந்த மியூசிக்,
1: அந்த பிஜிஎம் எல்லாம் வந்து வேற லெவல். அந்த பிஜிஎம் அந்த மாதிரி இப்போ அந்த பிஜிஎம் எங்கேயாவது கேட்டா கூட அப்படியே புல்லரிச்சி அப்படி கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு படம். ஸோ அந்த மியூசிக்காகவே நிறைய வந்து படம் ஓடுச்சு. அண்ட் மோகன் பற்றி சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயம் தெரியும், ஹீ இஸ் த ஓன்லி ஹீரோ ஹூ ஹாஸ் மேட் லைக் அப் டு 14 மூவிஸ் இன் அ இயர்.
0: வாவ்,
1: நோ அதர் ஹீரோ ஹாஸ் திஸ் ஹாஸ் பீட்டன் திஸ் ரெக்கார்ட் டில் டேட். ஐ திங்க் ஐ எம் நாட் ஷுர் அபவுட் டில் டேட், பட் ஐ டோன்ட் திங்க் எனிபடி எல்ஸ் ஹஸ். ஸோ ஒரு வருஷத்தில் அவருக்கு 14 மூவி யோசிச்சு பார்த்துக்கோ, 1, 2, 3, 5 எல்லாம் இல்லை, 14 மூவி. ஆனால் எல்லாமே ஹிட்டு,
0: வேற லெவல், வேற லெவல்.
1: சோ அந்த மாதிரி ஒரு தனி, ஹி ஹஸ் a set a separate bar for himself and அவருக்கு வந்து போட்டி யாரும் இல்லை, அவர்தான் அவருக்கு போட்டி,
0: அவர்தான்
1: அவருக்கு போட்டி.
0: ஆமா.
1: சோ அந்த மாதிரி, சோ இல்ல என்ன நம்ம கருத்து என்ன சொல்றோம்னா, உங்களுக்கும் தனியா ஒரு, எல்லா இதுக்கும் ஒரு தனியா ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. சோ உங்களுடைய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு, அதை நோக்கி நீங்க போங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, நீங்க கண்டிப்பா வெற்றி அடைவீங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நான் வந்து இன்னொரு கேட்டகரியும் எடுத்து வச்சிருந்தேன், அதாவது டோனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி.
1: டோனோன்னா இந்த மாதிரி பார்க்கவே கூடாது, ஏன் இந்த படம்

0: ஆன்சரே நமக்கே தெரியல.
1: அதேதான் அதேதான். அதாவது ஆனா சத்தியமா அப்படிதானா எனக்கு தெரியல, ஏன்னா நான் பாக்காத படம் இது.
0: ஓகே,
1: பிசி லோகேஷ் கனகராஜ் எடுத்திருந்தாரு இந்த படத்தை. அதுல பாட்டு எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. பதரி ஹரி சரி சசா பண்ணலாம், நம்ம கூட போன ஷோல எல்லாம் போட்டிருப்போம் அந்த பாட்டு. அது வந்து இந்த பாட்டு எல்லாமே அனிருத் மாமா சும்மா சூப்பரா கொடுத்திருந்தாரு. ஆனா படம் ஃபுல்லா ரொம்ப ரத்தமா இருந்துச்சா, நம்மளுக்கு ரத்தம்னா கொஞ்சம் அலர்ஜி, வந்து பாக்கல. அந்த படம் எப்படி இருந்துச்சு நீங்க கமெண்ட்ல வேணா சொல்லுங்க. அடுத்து வந்து பராசக்தி, சிவகார்த்திகேயன் நடிச்ச படம் தான். சிவகார்த்திகேயன் படம்னாலே எல்லாருமே நாக்க தொங்க போட்டு போய் பார்ப்போம் தான், பட் இருந்தாலும் இந்த படத்தை பார்க்கணும்னு எனக்கு தோணல. அதுல ஒரு பாட்டு இருந்துச்சு, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஸ்டில் மேபி அந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருந்தா போய் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். அது நெட்ஃபிளிக்ஸ்ல இன்னும் இல்ல வரல, அந்த ஒரு காரணத்தினால நான் இன்னும் சரியா போய் பார்க்கல. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா மேட் இன் கொரியா, இந்த படத்தை ஏற்கனவே கல்வி கல்வி போன சொல்ல நான் ஊத்திட்டேன், சோ அதனால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து விஜய் சேதுபதி நடிச்ச பத்தான்னு தான் நினைக்கிறேன். அந்த படம் பேர் பத்தான்னு சொல்லுமா பத்தான்னு சொல்லுமா என்னன்னு சொல்லணும்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப
0: பார்த்தாதான் சொல்லணும்.
1: ஆமா, அதை பார்த்தாதான் நாங்க சொல்ல முடியாது பத்தாவா இல்லைன்னு. ஐயோ ரொம்ப குறும்பு லாவணியா நீங்க. சோ அவர் நடிச்ச படம் வெற்றி நடை போடுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ பாப்போம். அடுத்து வந்து இது வந்து ஹீரோக்காகவும் பாக்குற படம் இல்ல, ஸ்டோரிக்காகவும் பாக்குற படம் இல்ல, இது வந்து டைரக்டருக்காக பாக்குற படம்.
0: ஓ மை காட்,
1: சிக்மா.
0: ஓகே,
1: யாரு சிக்மா டைரக்டர்? தளபதி பையன் சஞ்சய்.
0: ஓ,
1: சஞ்சய் ஜோசப் விஜய் நடிச்சிருக்காங்க, ஐ மீன் டைரக்ட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து சுண்டீப் இருக்காருல, சுண்டீப்பா சண்டீப்பா அந்த தெலுங்கு ஆக்டர், சந்தீப், அவரு வந்து நடிச்சிருக்காரு. அண்ட் அவரு நடிச்சதுக்காக நான் போய் பார்ப்பேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஐ வாஸ் ஜஸ்ட் வாண்டட் டு சீ இவரோட டைரக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ் படம் கூட சம்டைம்ஸ் பாத்திருப்பேன். சரி மக்களே, நம்ம வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. எஸ், ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வாரம் ஒரு சூப்பரான டாப்பிக்கோட, அடுத்த வாரம் வரப்போற டாபிக் வந்து லாவணியாவோட டாபிக். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த வாரம் அவங்க தான் நிறைய பேசுவாங்க, நம்ம ரெஸ்டிங்ல இருப்போம்.
0: ஓகே,
1: பாய்.
2: கலாபம் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்ததுக்கு நன்றி. பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை plains.org.nz இல் காணலாம், மற்றும் ஆப்பிள் பாட்காஸ்ட் போன்ற சமூக ஊடக தளங்களிலும், கலாபம் ஆன் பிளேன்ஸ் FM 96.9 முகநூல் பக்கத்திலும் நம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியை பற்றி கருத்துக்கள் பரிந்துரைகள் அனுப்ப அல்லது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உங்கள் விருப்பத்தை தெரிவிக்க kalabamfm@gmail.com மின்னஞ்சல் அனுப்புங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை 7:00 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி.